0: Sunday at 11:30 a.m. here on Planet FM.
1: ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றும்.

0: வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல் செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.
1: I love Auckland.
2: I love Auckland.
3: I love Auckland.
2: I do like Auckland.
3: I love Auckland.
4: I love Auckland.
5: Good weather, good people, and I like it.
6: Loving Auckland. Our diversity. Planet Audio.

0: செய்திகளில் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை பிளானட் ஆடியோ

வணக்கம். தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சியை நீங்கள் தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளை 104.6 FM வாயிலாக பிரதி ஞாயிறு தோறும் காலை அரை மணிசியாலங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் அன்பின் கௌரீஷன். வணக்கம் தமிழ் தென்றல் வானொலியர்களே, எனது குரலில் இருப்பது அடைப்பு காரணமாக இன்றைக்கு நான் நிறைய நிகழ்வும் தர முடியவில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சிறந்த தத்துவ பாடல்களை தருகின்றேன். அதே வேளையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பாடசாலையின் வண்ணவனப்புகள் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. கட்டாயம் முதலே எல்லாரும் கலந்து கொண்டு அந்த சிறுவர்களுக்கு உங்களுடைய ஆரவாரங்களையும் பங்களிப்பையும் உற்சாகத்தையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்காக உங்களுக்கு அந்த இனிய பாடல்களை தருகின்றேன். சிறந்த தத்துவ பாடல்கள் நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இதோ தமிழ் வானொலி நேயர்களே, உங்களுக்காக அந்த தத்துவ பாடல்கள்